0: ஹமகஸ்வரம் கலேகுஃபானுகு வெரி ரஸ்கலாங்க ஹதரத்து காவா மலாயிகத்தும் எக்கலாங்கிங் அழுக்கம் குறைவுமா பொடாவி வடை நுகன்னவத்தே அதி எபேகலும் எக்கலாங்க தஸ்பீ ஹதன்னவத்தே அதி எபேகலும் சஜ்த குறவனி எக்கலாங்க அஷே
1: கீரத் குர்ஆனுக்கு திவே தர்ஜமாய் தெம்மே மிகினஸ்தினி சூரத்துல் அஅராஃப் சதேக் ஹத்திய வன ஆயத்தும் ஃபஷாயகிங் இ சூரத்துக்கு துய்சத்த ஹவன ஆயத்துக்கு நியலங் அதே சூரத்துக்கு நியல தர்ஜமா விதாள் திவ்வா ஃபாவனி டாக்டர் முஹம்மது ஹனீஃப்
2: கொம்மெ உமுரக
3: கொம்மெ ஃபந்தியக
2: கொம்மெ கிந்தியக திவே ராஜ்யேகே அடு எங்ஹா சதர்சேக சாலிஸ் நுவே கிலோஹர்ட்ஸ் மீடியம் வேவ்
3: அட்டி ஹனோய் மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட் காமியாபிய ஃபார்வெரிய கவாம் பேணுந்தா காமியாபிய ஃபார்வெரிங்காத்தும் இருஷாது ஹோதம் பேணுந்தா வியஃபார் ஃபுடாக்குரம் பேணுந்தா
2: உணதங்கார்
4: கொம்மே ஹொனிரு தோயக்கு ஹிந்துனு நுவகிட் ஃபனராக ரிப்பீட் ಹೊಣಿರು ದೋಗೆ ಹವೀರು ಹತರು ಗಟ್ಫಣರಾಗ ಅದಿ ಆದಿತ್ಯ ದೋಗೆ ಹವೀರು ಹತರು ಗಟ್ಫಣರಾಗ
2: ಎಂಗ ಸತರ್ಸ್ ಟೆಕ್ಸ್ ಆಡಿಸ್ ನೋ ಕಿಲೋ ಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್ ಅಡ್ಡಿ ನೋ ಮೆಗಾ ಹರ್ಟ್ಸ್ ಎಫ್ ಎಂ ಬ್ಯಾಂಡ್
4: ಹಮೈಕಣಿ ದಿವೆ ರಾಜ್ಯ ಗ್ಯಾಡು
5: ದತ್ತ ಕೊಳಂ ನೋರೆ ಮೆಗೊಂಡಿ ಗೈಶೀಂದೆ ಆಹಾರೇ ಕೊಳಂ ಹೊರಲ ಫಾಣ ದತ್ತ ಇಶೀಂದೆ
6: ಹಾದ ಅಂಗಳೆ ಹೊಕ್ಕೊ ಬರ ಬೊಡ ಶುಕ್ರಿಯ
5: ಕೊದ್ದೆವೆ ಕುಡ ಕುಡ ಹೇವ ಕಮಕು ಎಹೆ ಮೀಹೆ ಗೆದತರು ಅಮಾಂವೆ ಉಫಾವೆರಿವೆ ದಾಣೆ

ஹம கஷ்வரும் அவ்வோஹும் ஃபியவா தியபாமிஹும் துஆக்கும் அழுக்கங்கும் உளே ஃபராத்தகி தியபாமிஹும் நா இஃபத அழுந்தைக்கே ஃபஹே தியபாமிஹும் நீ தெது புனா மீஹும் கம் காவா நம தியபாமிஹும் நங் எஃபராத்தங் இஜாப தேதோ நிகந்தியபாமிஹும் எஃபராத்தக குவா பலாஷே.